ஓகே போலாமது. வதபைனஸ் மேச்சோ பிபி சிந்து சைனீஸ் பிளேயர் தேப்பை தூமி 21-9 or 21-12 பக்கியமில்லாமது. சிறு கதனு புயலு குசனு.